குட் மார்னிங், சுபோதயம், நமஸ்கார், வணக்கம், சஸ்திரிய அகால், சுப்பிரபாதம், பிரணாமம், நமஸ்தே, குட் மார்னிங், வெல்கம் வெல்கம் வெல்கம் டு பாரதி சங்கீத், த பியூட்டிஃபுல் மெலோடியஸ் மியூசிக் ஃப்ரம் இந்தியா, அண்ட் யுவர் ஹோஸ்ட் இஸ் முரளி கிருஷ்ணா. வெல்கம் டு பாரதி சங்கீத் அண்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் தி ஷோ வித் ஏ கணேஷ் பஜன்.